0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது கே சத்யநாராயண் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குருலேக்க என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெறுகிறது. கௌரி மனோகரி ராகம் கண்டசாபுத்தாளம்.
2: We now bring you a keyboard recital by K. Satyanarayanan. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He begins his concert with a Thyagaraja Kriti, Guru Leka Ettuvanti, Ragam, Gauri Manohari, set to Kanta Chaputal.

0: கௌரி மனோகரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ தியாகராஜர் கிருதி இன் தி ராக் கௌரி மனோகரி.
0: அடுத்து பிரகஸ்பதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி அட்டானா ராகம் திருஷ்ட திரிபுடதாளம்.
1: நெக்ஸ்ட் கம்ஸ் எ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பிரகஸ்பதி ராக் அட்டானா செட் டு திருஷ்ட திரிபுடதாள்.

0: அட்டானா ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் ய முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இந்த ராக் அட்டானா.
0: அடுத்து நீ பாதமே கதி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை நல்லகாந்தி ராகம் ரூபகதாளம்.
1: சத்யநாராயணன் கண்டினியூஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் அ காம்போசிஷன் ஆஃப் ஜி என் பாலசுப்ரமணியம் நீ பாதமே கதி இந்த ராக் நளினகாந்தி செட்டு ரூபகத்தாள்.

0: நெல்லிக்காந்தி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கம்போசிஷன் ஆஃப் ஜி என் பாலசுப்ரமணியம்.
0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே சத்யநாராயண அவர்களின் கீபோர்டு இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, வராளி ராகம், மிஸ்ர ஜாப தாளம்.
1: And Raham 24/7 DTH, you are listening to a keyboard recital by K. Satyanarayanan. He is accompanied on the violin by V.L. Kumar and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. He continues his concert with a Muthuswami Dikshadar Kriti in the rag Varali, Mamava Veenakshi, set to Mr. Chaputhal.

0: வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இன் த ராக் வராளி.
0: இனி துங்கா தீர விராஜம் என தொடங்கும் கமலேச விட்டலர் பாடல் யமுன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.
1: சத்யநாராயணன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் எ காம்போசிஷன் ஆஃப் கமலேச விட்டலர் துங்கா தீர விராஜம் ராக் யமுனா கல்யாணி செட் டு ஆதி தாள்.

0: யமுனா கல்யாணி ராகத்தில் கமலேச விட்டலர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கம்போசிஷன் ஆஃப் கமலேச விட்டலர் இன் த ராக் யமுனா கல்யாணி.
0: இதுவரை கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.
1: On Rockham 24/7 DTH, you were listening to a keyboard recital by K. Satyanarayanan. He was accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan.
0: Padaippu Chennai Vanoli Nilayam Rockham DTH Enneramum Indi Isai 24 mani neramum idaividada olivarappu ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Rockham 24/7 DTH. It's anytime Indian music.

esempio, ma quando la casa platì, ஜெய ஜெய ஜெய ஜாஞ்சி காந்தா என்றாது நாட்டா செட்டு கண்டு சப்புத்தாள். மேலிந்த வரக்கு ஜெய ஜெய ஜெய ஜானகி காந்தா நாட்டராகம் கண்டு சப்புத்தாளும் புரந்தர தாசு கிருத்தி விட்டாரும். நெக்ஸ்ட் யூ ஆர் பி லிசனிங் டு காதம்பரி பிரியையை எமத சுவாமி தீட்சித்தார்கள்.

செட்டு பழக்கம் எம்மிரா என்றால் தேவ மனோகரி செட்டு அகித்தால் எம்மைசை வாசுதேவாச்சார் கிருத்தி வெறித்து வரவு பழக்கம தேவிரா தேவ மனோகரி ராகம் ஆதித்தாளம் மைசூர் வாசுதேவாச்சார் கிருத்தி விண்ணரம் கண்ட்ரோலிங் ஹர் ரிசைட்டல் ஸ்ரீமதி கே வந்தனா பிரசன்ஸ் மரக்கத்த மரிவாழ்னா என்றால் வராளி செட்டு ஆதிதா தியாகராஜ கிருத்தி கார்யக்கிரம லட்சுமரிதா மரக்கத்த மரிவாழ்னா வராளி ராகம் ஆதித்தாளம் தியாகராஜ சுவாமி வரி கிருத்தி.

செட்டு தனது மணிவருடா தியாகராஜ கிருதி என்றார் வராணி. செட்டு பாதித்தாள் விரும்புவருக்கும் சமர்ப்பணா. ராகம் நிரந்தர பாரதிய சங்கீத சிரவந்தி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வி சுப்பிரமணியம் அவர்கள் பாடுவார், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஒமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம். இந்த நிசு வர்ணிம்ப தரமா, குண்டக்ரியா ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை வாகதீஸ்வரி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி சுப்பிரமணியம் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஒமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹி இஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் and Tumkur Shri B. Ravishankar on the Mridangam. Mudalil, Ganapati Enna, Venkata Dasaru Sahityam, Nata Ragam, Adithalam. The concert begins with Ganapati Enna, composed by Venkata Dasaru in Rag Nata, set to Adithal.

இனி ராம நீ சமானம் எவ்வரு தியாகராஜர் கீர்த்தனை கரஹர பிரியா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராம நீ சமானம் எவரு கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா. இன்றா கரஹர பிரியா செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹி இஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் and Tumkur Shri B. Ravishankar on the Mridangam. Ini Mohana Rama Tyagarajar Kirtanai Ragam Mohanam Adi Thalam. Listen now to Mohana Rama composed by Saint Tyagaraja in Rag Mohanam set to Thal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது மைசூரிய சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹி வாஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் அண்ட் தும்கூர் ஸ்ரீ பி ரவிசங்கர் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Trichinopoly for Ragam 24/7 DTH Anytime Indian Music.